0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழன் தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 92.3 பண்பலை அலைவரிசை ஊடாக மெல்பர்னிலும் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள்.
1: இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2026 ஆம் ஆண்டு, தமிழுக்கு சித்திரை திங்கள் 17ஆம் நாள், வள்ளுவர் ஆண்டு 2057.
0: உலக பொதுமறையாம் பொய்யாம் ஒழிப்புலவர் திரு வள்ளுவரின் திரைக்குறளிலிருந்து நாம் இன்று தரும் குரல் இகழ் என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 852. பகல் கருதி பற்றா செய்யணும், இகழ் கருதி இன்னா செய்யமே தலை. இந்த குரலுக்கான விளக்கம் யாதனை, வேற்றுமை கருதி வெறுப்பான செயல்களில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்றாலும் அவனோடு கொண்டுள்ள மாறுபாடு காரணமாக அவனுக்கு துன்பம் தரும் எதனையும் செய்யாதிருப்பதே சிறந்த பண்பாகும் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேர்களே, வார வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ்நேர்களும் உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியின் இணையம் www.inbathamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாகவும் யூனியன் ஊடாக உலகம் பூராவும் வாழ்நேர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 3 மாத தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாறமும் இவ்வார நினைவில் நீங்காதவர் பதிவுகளுடன் மே தின செய்திகள், அனைத்துலக ஊடக சுதந்திர தினம் பற்றிய பதிவு, மே 18 நினைவேந்தல் நிகழ்வின் ஏற்பாடுகள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற ஏற்பாடுகள் நடைபெறுகின்ற நிலையில், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என தலைப்பிலான பதிவு,
1: பாசறைப்பாளர் தேனிசை செல்லப்பா காலமாகியுள்ள நிலையில் அவரது மறைவையொட்டி தேனிசை செல்லப்பா குறித்த சிறப்பு தொகுப்புகள், அழிவே இல்லாத ராணுவம், 2500 ஆண்டுகளுக்கு முன்பே குளிரூட்டி, 5000 ஆண்டு கால அதிசயம் அடங்கிய ஈரான் பற்றிய சிறு வரலாற்று தொகுப்பு. இன்றைய செய்தியின் பின்னணியில் போதையில் சிக்கிய தலைமை பிக்கு உட்பட 22 பிக்குகள், இது ஒரு பெரிய வலையமைப்பு என்பது பற்றிய பதிவு, இலங்கை கிரிக்கெட் சபையின் 7 வருட மெகா மாபியா வலையை அறுத்த அடுத்து நடக்க போவது என்ன பற்றிய ஆக்கம், 2026 தமிழக தேர்தலில் வெல்லப் போவது யார், பணநாயகமா ஜனநாயகமா என்பது பற்றிய ஆக்கம், நேர்களுடைய வேண்டுதலில் மறு ஒளிபரப்பாக, தமிழக அரசியலில் மயான அமைதி, முதல்வர் ஆபாரா விஜய் பற்றிய பதிவு, சீமானா விஜயா ஈழத்தமிழர்களின் உண்மையான தலைவர் யார் என்பது பற்றிய ஆக்கம், டிரம்பை இழுத்துக் கொண்டு போன ரகசிய பிரிவு உண்மை சம்பவமா அல்லது நாடகமா பற்றிய பதிவு,
0: அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றன. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வழமையான நேரமான 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றன. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளைகளிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலி மீண்டும் நேர்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றது. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகளும் இன்பத் தமிழ் வானொலிக்காக பிரத்யேகமாக சிறப்பு நிகழ்ச்சியாக மறுபதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பாகின்றது. நேர்களின் வேண்டுதலில் விரைவில் முழுமையான தமிழோசை நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்கும் வசதிகள் விரைவிலே செய்து தரப்படும். 3ZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேரம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வானலைகளில் தவழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். எமது வானொலி சேவை தொடர்ந்தும் வெற்றிகரமாக இயங்க நேர்களாகிய உங்களின் முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு தேவை. மே 18 முள்ளிவாய்க்கால் தமிழர் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு கூட்டு நினைவாகும். 1000 கணக்கான தமிழ் மக்கள் சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டு 4ஆம் கட்ட ஈழப்போர் முடிந்த இடம், இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை சிங்கள பேரணவாத்தால் நடத்தப்பட்ட தமிழின அழிப்பு நடவடிக்கையில் உச்சம் தொட்ட நாட்கள் 2009 மே மாத இறுதி நாட்களாகும். இந்த வேளையில் இறந்த இழந்த இவ்வுறவுகள் நினைவாக ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றை நாட்டுவதோடு இந்த ஆண்டு நீதிக்கான குரலாக அனைவரும் ஒன்றுபட்டு எமது உறவுகளை நெஞ்சங்களிலே நினைவேந்தி நினைவு கூறுவோம். எமது மக்களின் நீதிக்கான போராட்டத்துக்கு இதுவரை நாளும் பரிகார நீதி கிடைக்காத நிலையில் மிகுந்த சலிப்பும் ஏமாற்றமும் அடைந்துள்ள நிலையில் எமது விடுதலை போராட்டத்தோடு பயணித்து மரணித்து போன எமது மக்களையும் எமது மாவீரர்களையும் நினைவுபடுத்திக் கொள்வோம். மற்றும் எம் நகரங்களில் குறிப்பாக எம் மெல்பர்ன் நகரில்
1: மே மாதம் 18 திங்கட்கிழமை இரவு 6:30 ஹங்கேரியன் கம்யூனிட்டி சென்டர் இலக்கம் 760 பொரோனியா ரோட் வஞ்சனா விக்டோரியா 3152 உள்ள மண்டபத்திலும்
0: தமிழர் வாழும் நாடுகள் பலவற்றிலும் மே 18 நினைவேந்தல் நாள் நிகழ்வுகள் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து தமிழ் உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அனைவரையும் அழைப்பதோடு அதற்கான முழுமையான ஆதரவை வழங்கி இந்த நாள்களில் மௌனித்த அந்த ஆன்மாக்கள் மேன்மை பெறட்டும், அவை நமக்கு வலிமையை தரட்டும்.
1: உலக தமிழர்களின் உள்ளங்களில் பாசறைப்பாளர் தேனிசை செல்லப்பா இவ்வாறம் எம்மை விட்டு மறைந்து விட்டார். உலக தமிழரின் உள்ளங்களில் பாசறைப்பாளர் தேனிசை செல்லப்பா தனது தனித்துவமான குரலால் ரசிகர்களை கவர்ந்த அவர் தனது 85 வயதில் உடல் நலக்குறைவினால் காலமாகியுள்ளார். துயரங்களையும் விடுதலையின் அவசியத்தையும் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் பாடி கலை மூலம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய அவரது மறைவு ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் இசை ஆர்வலர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவருக்கு எமது அஞ்சலிகளையும் அன்னாரின் குடும்பத்துக்கு எமது ஆறுதல்களையும் கூறி தனித்துவமான குரலால் ரசிகர்களை கவர்ந்த தேனிசை செல்லப்பா குறித்த சிறப்பு தொகுப்புகளையும் நிகழ்ச்சியில் இறுதியில் கேட்கலாம். மேலும் மெல்பர்னிலே இவ்வாறம் மறைந்த சிவபிரகாசம் மகேந்திரன், மகேந்திரன் அன்னை என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர், தமிழ் தேசிய பற்றாளர் காலமாகிவிட்டார். இறைவதம் அடையும் மட்டும் தலைமையையும் தேசியத்தையும் ஆழமாக நேசித்த உன்னதமான பற்றாளர் அவரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு எமது வானொலி குடும்பத்தின் அஞ்சலிகளையும் அன்னாரின் குடும்பத்துக்கு எமது ஆறுதலையும் கூறிக்கொள்கின்றோம்.
0: முதலில் வரலாற்றில் இவ்வாறத்தில் இலங்கை தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தின் சித்திரத்தேர் 24/1986 அன்று எரியூட்டப்பட்ட சம்பவம் இடம்பெற்று
1: 40
0: பூர்த்தியாகியுள்ளது. 45 உயரம், 1008 மணிகள் என்று மிக அழகான சிற்பங்களுடன் அமைந்தது இந்த தேர். சிவகங்கை மாவட்டம் மாலைகண்டானைச் சேர்ந்த ஸ்தபதி சோமலட்சுமணன் ஆச்சாரி அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. அப்போது இலங்கையிலே அமையப்பெற்ற தேர்களில் மிக பெரியதும் சிறந்ததுமான தேர் இதுவாகும். April 25 1829 சார்ல்ஸ் ஃப்ரீமேண்டல் மேற்கு ஆஸ்திரேலியா செலஞ்சர் என்ற கப்பலில் தரையிறங்கி சுவான் ஆற்று குடியேற்றத்தை ஆரம்பித்தார். 1916 அன்சாக் நாள் முதல் தடவையாக ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் நினைவு கூறப்பட்டது. 2006 கொழும்பில் இராணுவ தலைமையகத்தில் தைக்கொடை தாக்குதல் நடத்தப்பட்டதில் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா படுகாயமடைந்து 5 பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டனர். மற்றும் உலக மலேரியா நாளுமாகும். April 26, 1867 கொழும்பிலிருந்து கண்டி வரையிலான முதலாவது தொடர்வண்டி சேவை நடத்தப்பட்டது. 1981 மட்டக்களப்பில் பட்டித்திடலில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த 16 தமிழர்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1989 உலக வரலாற்றில் மிக பயங்கரமான சுழல்காற்று வங்களாதேசத்தின் நடுப்பகுதியை தாக்கியதில் 1300 அதிகமானோர் உயிரிழந்தனர், 12,000 பேர் காயமடைந்தனர், 80,000 வீடுகளையும் இழந்தனர். 1977 இலங்கை தமிழரசு கட்சி தலைவரான SJV செல்வநாயகம் தந்தை செல்வாவின் நினைவு தினமும் அறிவுசார் சொத்துரிமை நாளுமாகும். April 27, 1865 2400 பேரை ஏற்றி சென்ற ஐக்கிய அமெரிக்காவின் சுல்தானா என்ற நீராவி கப்பல் டெனசிக்கு அருகில் வெடித்து மூழ்கியதில் 1700 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்கா உள்நாட்டு போரில் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட கூட்டணி படையினர் ஆவர். 2001 தீச்சுவாலை இராணுவ நடவடிக்கை விடுதலை புலிகளினால் முறியடிக்கப்பட்டதினர். 600 மேற்பட்ட படையினரும் இதில் கொல்லப்பட்டனர். 2018 65 பின்னர் தென்கொரியாவிற்குள் அடியெடுத்து வைத்த முதல் வடகொரிய தலைவர் என்ற பெருமையை கிம் யோங் உன் பெற்றார். கொரிய பிணக்கம் முடிவுக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. April 28, 1967 வியட்நாம் போரில் முகமது அலி ஐக்கிய அமெரிக்க தரைப்படையில் சேர மறுத்ததை அடுத்து அவரது குத்துச்சண்டை பதக்கமும் வாழ்விட உரிமமும் பறிக்கப்பட்டன. 1995 பலாலியில் அப்ரோ விமானம் விடுதலை புலிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதற்கு அடுத்த நாள் இலங்கை இராணுவத்தினரின் இன்னும் ஒரு அப்ரோ விமானம் நவக்கிரி என்ற இடத்தில் 50 படையினருடன் விடுதலை புலிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 1996 ஆஸ்திரேலியா தஸ்மேனியாவில் மார்டின் பிரையன் என்பவன் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 35 பேர் கொல்லப்பட்டு 37 பேர் காயமடைந்தனர். 2000 இலங்கை இராணுவத்திற்கு எதிரான விடுதலை புலிகளின் ஓயாத அலைகள் மூடு நடவடிக்கை முடிவுக்கு வந்தன. 2005 இலங்கை ஊடகவியலாளர் எழுத்தாளர் தர்மரத்னம் சிவராம் கொழும்பிலே கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஈழத்து ஊடக பரப்பில் எத்தனையோ ஊடகவியலாளர்
2: ஆனால் தமது பங்களிப்பை தாம் சார்ந்த சமூகத்துக்கும் ஊடகத்துறைக்கும் வழங்கியுள்ள போதிலும் தமிழ் ஊடக பரப்பில் நிரப்ப முடியாத வெற்றிடம் தாராகி சிவராம். தமிழுள்ள தேசிய தலைவரினால் மாமனிதராகவும் இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இவர் அம்மை விட்டு பிரிந்து
1: 21ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் 28ஆம் தேதியாகும்.
2: 1942 மறைந்த தமிழக தமிழறிஞர், தமிழ் சுவடி ஆய்வாளர், சேகரிப்பாளர், பதிப்பாளர் உவே சாமிநாத ஐயர் நினைவு தினம். முத்திரை பதித்த தமிழ் முன்னோடிகளில் ஓலை சுவடிகளை திரட்டி பல தமிழ் இலக்கியங்களை காத்த உவே சாமிநாதன் ஐயர் அவர்களின்
1: 83ஆம் நினைவு நாள் 28ஆம் தேதியாகும்.
2: யார் காப்பார் என்ற தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்றெழுந்த பைந்தமிழ் பண்பாளன் தான் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் மற்றும் தொழிலாளர் நினைவு நாளும் ஆகும். 1945 இரண்டாம் உலக போரில் ஹிட்லர் இவா பிரான் என்ற தனது நீண்ட நாளைய காதலியை தனது பெர்லின் சுரங்க அறையில் வைத்து திருமணம் புரிந்து அடுத்த நாள் இருவரும் தற்கொலை புரிந்து கொண்டனர். 1991 பங்களாதேசத்தில் சிட்டங்கில் இடம்பெற்ற 155 கிலோமீட்டர் மணிவேக சூறாவளியில் 138,000 பேர் வரையில் உயிரிழந்தனர். 10 மில்லியன் பேர் வீடுகளை இழந்தனர். 2007ஆம் ஆண்டில் வான்புலிகளின் 2 வான்கலங்கள் கொழும்புக்கு வடக்கே 3 மைல் தொலைவில் உள்ள கொலன்னாவை எண்ணெய் குதங்களையும் 10 மைல் தொலைவில் உள்ள கெரவளப்பட்டி எண்ணெய் குதங்களையும் குண்டு வீசி தாக்கின. 1891 பிறந்த தமிழக கவிஞர், விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர், புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரதிதாசனின்
1: 135ஆம் பிறந்த நாள் 29ஆம் தேதி
2: மற்றும் பன்னாட்டு நடனரா. 30ஆம் தேதி 1982 திருச்சியிலே பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டனர். 1 முதலாம் தேதி 1840 உலகின் முதலாவது அதிகாரப்பூர்வ ஒட்டக்கூடிய தபால் தலை ஐக்கிய ராஜ்யத்திலே வெளியிடப்பட்டனர். 1886 ஐக்கிய அமெரிக்காவில் 8 மணி நேர வேலை நாளை அறிவிக்க வேண்டி வேலை நிறுத்தம் ஆர்வமானது. இந்த நாள் பின்னர் மே நாள் எனவும் தொழிலாளர் நாள் எனவும் உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1989 இந்திய அமைதியாக்கும் படையினரின் வவுனியா சிறையை உடைத்து விடுதலை புலிகளும் பொதுமக்களுமாக 43 பேர் தப்பி வெளியேறினார். 1993 இலங்கை ஜனாதிபதி பிரேமதாசா மேதின பேரணியில் வைத்து மனித குண்டு தாக்குதலில் மூலம் கொல்லப்பட்ட தினம். இவரை அடுத்து டிபி விஜயதுங்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011 திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் புனிதப்படுத்தப்பட்டனர். 2011 அல்கைதாவின் தலைவர் உசாமா பின் லாடன் ஐக்கிய அமெரிக்க கடற்படையினரால் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரிலே சுட்டுக் கொல்லப்பட்ட தினம். 24 தொடக்கம் 28 வரையிலான 5 நாட்களில் 2009 இறுதிக்கட்ட போரில் மக்கள் அதிகமாக கூடியிருந்த பாதுகாப்பு வலயத்தின் மீது நடந்த கண்மூடித்தனமான எரிகணை விமான தாக்குதலில் 1,000,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டு பலர் படுகாயமடைந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. முழு இறப்பு நிலவரமும் பதிவு செய்யக்கூடிய கள நிலவரம் இல்லாத உக்கிரப்போர் நடந்த காலம். பசியாலும் மக்கள் சொல்லனா துயரத்தை சந்தித்த காலம் அது.
1: தந்தை செல்வாவின் 49ஆம் ஆண்டின் நினைவான பாடல்.

0: வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம். இவ்வாறு நினைவில் நீங்காதவர் பதிவுகளில் முதலில் மட்டக்களப்பு மண்ணிலே பிறந்து ஊடகத்துறையிலே சிறந்து விளங்கிய தாராக்கி என்றழைக்கப்பட்ட தர்மரட்னம் சிவராம் சிங்கள அரசின் கைகூலிகளினால் கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஊடக போராளி மாமனிதர் தர்மரட்னம் சிவராம் தாராக்கி அவர்களின்
1: 21ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் 28ஆம் தேதியாகும்.
0: தர்மரத்னம் சிவராம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி கடத்தி செல்லப்பட்டு மறுநாள் ஏப்ரல் 29ஆம் தேதி சிங்கள அரசின் கைகூலிகளினால் கொலை செய்யப்பட்டார். ஊடகத்துறை வரலாற்று மிகவும் சவால் நிறைந்த காலகட்டத்தில் துப்பாக்கி முனைகளில் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தனது கருத்துக்களின் ஊடாக உண்மைகளை உரக்கச் சொன்ன மிகவும் துணிச்சல் மிக்க ஊடக போராளியாக திகழ்ந்த ஊடகவியலாளர் தர்மரத்னம் சிவராம் அவர்கள் தமிழீழ தேசிய தலைவரினால் மாமனிதராகவும் கௌரவிக்கப்பட்டவர். அடுத்து மூத்த உறுப்பினர் கேப்டன் லிங்கத்தின் மறைவு விடுதலை போரிலே பெருந்திருப்பு முனை. யாழ் மாவட்டத்தில் வைத்து டெலோ துறவு கும்பலினால் கடத்தி செல்லப்பட்ட மேஜர் பசீலும் லெப்டினன்ட் முரளியும் ஆகிய தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களை மீட்பதற்காக தலைமை பீடத்தினால் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்பட்ட வேளை யாழ் மாவட்டம் கல்வியங்காட்டில் உள்ள டெலோவின் தலைமையத்தில் வைத்து 29/4/1986 அன்று டெலோ கும்பலினால் கண்ணிலே சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு வீரச்சாவை தழுவிக்கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் கேப்டன் லிங்கம் ஆகிய மாவீரனின்
1: 40ஆம் ஆண்டு வீர வணக்க நாளாகும்.
0: இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆதரவாளர் ஆனார். 1980ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது இயக்கத்தின் உதவியாளனாக செயற்பட ஆரம்பித்து எமது விடுதலை குறித்த சுவரொட்டிகளை ஒட்டுதல் சுலோகங்களை சுவர்களில் எழுதுதல் போன்ற வேலைகளை விடுதலை போராட்டத்திலே மக்கள் அதிகம் ஈடுபாடு காட்டாத அவ்வேளையில் விடுதலை புலிகளை வேட்டையாட இரசிய போலீசார் மோப்பம் பிடித்து கொண்டிருந்த வேளையிலே சுவரொட்டி ஒட்டுதல் போன்ற வேலைகளை கூட மிகவும் சிரமங்களுக்கு இடையிலே கைதாகும் ஆபத்துகளுக்கு இடையிலே செய்து வந்தார். 1981 முழுநேர் உறுப்பினரான லிங்கம் 1982 தலைவர் பிரபாகரனை லிங்கம் சந்தித்த பின் அவருக்கும் இயக்கத்துக்கும் விசுவாசமாக நடப்பதே தன் கடமை என உணர்ந்து இயக்க வேலைகளிலே தீவிரமாக ஈடுபட்டார். குறி தவறாத சுடுவதிலே திறமைகளை காட்டினார். ஸ்ரீலங்கா ராணுவத்துடன் ஏற்பட்ட பல மோதல்களிலே பங்கேற்றுக் கொண்டார். ஜூலை 1983 திருநெல்வேலியில் விடுதலை புலிகள் 13 ராணுவ வீரர்களை கொன்றொழித்த அந்த தாக்குதலிலும் லிங்கத்தின் பங்கு குறிப்பிடத்தக்கது. 1984ஆம் ஆண்டு மதுரையில் தமிழீழ விடுதலை புலிகளின் பொறுப்பாளராக கடமையாற்றினார். அக்காலத்தில் அரசியல் பிரச்சாரத்தை திறம்பட நடத்தி தமிழக மக்களுடன் மிகுந்த நல்லுறவை வளர்த்துக் கொண்டார். 1985ஆம் ஆண்டு காலத்தில் தமிழீழ காடுகளில் இருந்த பயிற்சி முகாம் ஒன்றின் பொறுப்பாளராக செயற்பட்டார். தலைவர் பிரபாகரனின் மிக நெருங்கியவர்களில் ஒருவராகவும் உதவியாளராகவும் மெய்காப்பாளராகவும் செயற்பட்டார். தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் தலைவர் நெடுமாறனும் பின்னர் பிரெஞ்சு பத்திரிகையாளர் இருவரும் தமிழர் படும் துன்பங்களையும் அரச பயங்கரவாதத்தையும் அறிந்து வர தமிழன் சென்ற போது அவர்களின் பயண பொறுப்பு லிங்கத்திடமே கொடுக்கப்பட்டது. லிங்கம் தமது கடமையை பூர்வமாக நிறைவேற்றினார். சிங்கள ராணுவத்துடன் பொருத சென்ற லிங்கம் துரோகிகளினால் கோழைத்தனமாக கொல்லப்பட்டார். தமிழீழ போராட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கு காரணமாக நேற்றிருந்த லிங்கம் இன்றில்லை. நாளையும் அதற்கு அடுத்து வருகின்ற காலங்களிலும் லிங்கம் எமது வரலாற்றோடு வாழப்போகின்றார். அடுத்து தமிழீழ விடுதலை புலிகளின் விமான எதிர்ப்பு படை அணியினரால் 28/4/1995 ஆண்டு அன்று அப்போ விமானம் பலாளி தளத்தினால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. வான்படையின் உயர் அதிகாரிகள் உட்பட 40 படையினர் கொல்லப்பட்டார்கள். 29/4/1995 ஆண்டு அன்று இன்னொரு அப்ரோ விமானம் நவக்கிரியிலே சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் பயணம் செய்த 50 வரையிலான சிங்கள படையினர் கொல்லப்பட்டனர். 16 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து இரு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்கின்ற தலைப்பில் அன்று ஈழநாதத்திலே செய்தி வந்திருந்தது. அடுத்து தமிழீழ அரசியலில் ஒப்பிட்ட தலைவர் தந்தை செல்வநாயகம் ஈழத்தமிழரின் வாழ்விக்காய் குரல் கொடுத்தும் அரசியல் ரீதியாக பல முன்னெடுப்புகளை தலைமதாங்கி வழிநடத்தியவருமாகிய தந்தை செல்வநாயகம் அவர்களின்
1: 49ஆவது நினைவு வணக்க நாள் ஏப்ரல் 26ஆம் தேதியாகும்.
0: அமர செல்வநாயகத்தின் தீர்க்க தரிசனமான பண்டா செல்வா ஒப்பந்தத்தையோ அல்லது பண்டா டட்லி ஒப்பந்தத்தையோ மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் நிறைவேற்றியிருந்தார் எத்தனையோ பொருள் இழப்புகள் உயிர் சேதங்கள் அனர்த்தங்களை இந்த அழகிய சிறிய நாடு தவித்திருக்கும். அன்னார் தாம் காலமாக முன்பு தமது 79ஆவது வயதில் கடவுள்தான் இனி தமிழ் பேசும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றார். அத்தந்தையின் கூற்று எத்தனை தீர்க்க தரிசனமான கூற்று. அக்கூற்று நிதர்சனமான கூற்றாக இன்று மாறியிருப்பது தமிழ் பேசும் மக்கள் மக்களின் துரதிருஷ்டமே. நாளை அனைத்துலக ஊடக சுதந்திர தினம். ஊடகத்துறை இல்லாத ஒரு உலகத்தையே நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உலகத்தின் சுழற்சியில் இன்றியமையாத உன்னதமான இடத்தினை அது வகிக்கின்றது. ஊடகவியலாளர்களின் அர்ப்பணிப்பு மிக்க செயற்பாடுகளினால் எத்தனையோ நாடுகள் செயற்படப்பட்டமையை வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. எந்த பெரிய அரசு தலைவராக இருந்தாலும் ஒரு நேர்மையான ஊடகவியலாளரின் முன்னே தன்னை மிக சாமானியனாகவே கருதி கொள்கின்ற நிலைமை மேலை நாடுகளிலே உள்ளமைக்கு காரணம் ஊடகத்துறையின் வலிமை மிக்க முக்கியத்துவமே. அத்தகைய ஊடகத்துறைக்கான சர்வதேச ஊடக சுதந்திர தினமான நாளை ஊடகத்துறையில் ஈடுபட்டுள்ள நம் நாட்டு ஊடகவியலாளர்களை வாழ்த்துவோம். எத்தனையோ ஊடகவியலாளர்கள் தமது இன்னுயிரை இழந்துள்ளார்கள். அவர்களை நினைவு கூறுவோம். உயிர் அச்சுறுத்தல்கள், சமூக கட்டுப்பாடுகள், சரியான அங்கீகாரம் இல்லாத சோதனைகள், தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் தரும் வேதனைகள், குடும்பத்தினர் எதிர் அழுத்தங்கள், இப்படி எத்தனையோ உடற்பாடுகளுக்கு மத்தியில் தான் ஊடகவியலாளர்கள் பணி செய்கின்றார்கள். குறைவான வருமானத்தில் பெரும்பாலும் வருமானம் இல்லாமலும் கூட வெறும் ஆத்ம திருப்திக்காக சேவை மனப்பான்மையுடன் சமூகத்தின் நலனுக்காகவும் பணியாற்றுபவர்களே ஊடகவியலாளர்கள். புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் குறிப்பாக வானொலி மற்றும் பத்திரிகைகளை நடத்துபவர்களும் அவற்றில் பணிபுரிபவர்களும் தன்னார்வ தொண்டர்களாகவே பணியாற்றுகிறார்கள். ஊடகவியலாளர்களை பாராட்டுவோம். ஊடக சுதந்திரம் உலகெங்கும் நிலைபெற வேண்டுவோம். நல்ல பணிபுரியும் நம் நாட்டு ஊடகவியலாளர்களுக்கு நல்வாழ்த்து சொல்வோம். வசதி குறைந்த ஊடகவியலாளர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து ஊக்கமளிக்க தமது பதவிகளையும் அதிகாரங்களையும் செல்வாக்குகளையும் அவை உள்ளவர்கள் பயன்படுத்தும் நிலைமையை உருவாக்குவோம். அடுத்து மே தினம் என்றழைக்கப்படும் உலக தொழிலாளர் தினம் மே மாதம் முதலாம் தேதி உலக அளவிலே கொண்டாடப்பட இருக்கின்றது. தொழிலாளர்கள் இல்லையெனில் இந்த உலகம் இயங்காது. இந்த உலகில் அனைத்து நாடுகளிலும் பல்வேறு வகையான தொழிலாளர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் உரிய உரிமைகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் தினமும் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர தூக்கம் என்ற வகையில் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் இத்தினம் உலக அளவிலே கொண்டாடப்படுகின்றது. பல மணி நேர வேலை, தகுதியற்ற சம்பளம் என பல ஆண்டுகளாக சுரண்டப்பட்ட தொழிலாளர்கள் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒன்று சேர்ந்து பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியதன் விளைவாகவே இன்றைய தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை சுவாசிக்க முடிகின்றது. இந்த வேளையில் பணத்துக்காக உழைப்பவர் மத்தியில் இனத்துக்காக உழைத்து உரமாகி போன மாவீரர்களும் உண்மையான உழைப்பாளிகள் தான். தமிழீழ தொழிலாளர் தினமும் தமிழர் தேசம் விடுதலை அடையும் போது தமிழ் உழைப்பாளர்கள் துயரமும் நீங்கும். உழைப்பாளர்களுக்குள் உயர்வு தாழ்வு இல்லை, அவர்களிடையே வேறுபாடு இல்லை. உழைப்போர் அனைவரும் சரிநிகர் சமமானவர்களே. இதைத்தான் புரட்சி தலைவர் MGR அவர்களும் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களும் உழைப்பின் மாண்பினையும் உழைப்பாளர்களின் பெருமையும் உயர்த்தியுள்ளனர். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த தொழிலாளர் தினத்தன்று உலகம் முழுவதும் நிறைந்துள்ள அனைத்து உழைக்கும் தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். இந்நேரத்தில் வளமையான சினிமாவில் வந்த உழைப்பாளர்களுக்கு பதிலாக தமிழ் தேசத்தின் உழைப்பாளி வாழ்க, தமிழ் தேசத்தின் உயிர்நாடி வாழ்க எனும் பாடலை தருகின்றேன்.

0: அழிவே இல்லாத இராணுவம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே குளிரூட்டி 5000 ஆண்டு கால அதிசயம் அடங்கிய ஈரான் பற்றிய சிறு வரலாற்று தொகுப்பு.
1: 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய உலகம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் பேரரசு பூமியில் இருந்தது. இந்தியா முதல் ஐரோப்பா வரை பரவியிருந்த அந்த சாம்ராஜ்யம் நவீன மனித உரிமைகளையும் தபால் துறையையும் ஏன் முதல் குளிரூட்டியையும் கூட உலகுக்கு தந்தது. அதுதான் ஆரியர்களின் நிலம் என்று அழைக்கப்படும் ஈரான். ஈரான் என்ற தேசம் எப்போது தோன்றியது? ஒரு நாகரீகமாக பார்த்தால் கிறிஸ்துக்கு முன் 3200லேயே அங்கே நாகரீகம் செழித்து வளர்ந்தது. ஆனால் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக ஈரான் உருவெடுத்தது கிறிஸ்துக்கு முன் 550ல் தான். சைரஸ் தி கிரேட் என்ற மாமன்னன் இந்த மாபெரும் பேரரசை நிறுவினார். உலக நாடுகள் பெர்ஷியா என்று அழைத்த இந்த தேசத்தை அந்த நாட்டு மக்கள் எப்போதும் ஈரான் என்றுதான் அழைத்து வந்தனர். சோராஸ்ட்ரியம், இது இஸ்லாத்துக்கு முன்னால் ஈரானின் முக்கிய மதமாக இருந்தது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டத்தை இது போதித்தது. மன்னன் சைரஸ் எதற்காக தி கிரேட் என்று அழைக்கப்படுகிறார் தெரியுமா? அவர் நாடுகளை மாத்திரம் வெல்லவில்லை, அவர் மக்களின் இதயங்களையும் வென்றார். அவர் படையெடுத்து பாபிலோனை வென்றபோது அங்கிருந்த அடிமைகளை விடுவித்தார், மத சுதந்திரத்தை அறிவித்தார். அவரின் இந்த அறிவிப்புகள் செதுக்கப்பட்ட சைரஸ் சிலிண்டர் தான் உலகின் முதன் முதலில் உருவான மனித உரிமை சாசனம். இன்றைய ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இதன் பிரதி வைக்கப்பட்டுள்ளதென்றால் அதன் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். மாமன்னன் சைரஸுக்கு பிறகு வந்த முதலாம் டேரியஸ் ஈரானை ஒரு நவீன தேசமாக மாற்றினார். ராயல் ரோடு, 2500 கிலோமீட்டர் சாலையை உருவாக்கி உலகிலேயே வேகமான தபால் முறையை அவர் தொடங்கினார். இந்த 2500 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்டமான சாலையை வேகமாக கடக்க ஆங்காங்கே குதிரை நிலையங்கள் இருந்தன. ஒரு செய்தியை ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கொண்டு செல்ல சாதாரண பயணிகளுக்கு 90 நாட்கள் ஆகும் என்றால் பாரசீக தபால் வீரர்களுக்கு வெறும் 7 நாட்கள் மட்டுமே போதுமாக இருந்தது. போர்க்காலங்களில் படைகளை விரைவாக நகர்த்தவும் தகவல்களை வேகமாக பகிரவும் இது மிகப்பெரிய பலமாக அமைந்தது. முதலாம் டேரியஸ் மன்னன் பாலைவனத்தில் நீரை நிலத்தடி வழியாக கொண்டு செல்ல கனட் கால்வாய்களை உருவாக்கினார். ஈரானில் இவை இன்றும் கூட சில இடங்களில் பயன்பாட்டில் உள்ளன. பாலைவன வெப்பத்திலும் ஐஸ் கட்டிகளை பாதுகாக்க யக்ஷால் என்ற மண் கோபுரங்களை ஈரானியர்கள் வடிவமைத்தார்கள். இது மின்சாரம் இல்லாத காலகட்டத்தின் பிரிட்ஜாக பார்க்கப்பட்டது. ஈரானின் ஷா சுக்தே என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மட்பாண்டத்தில் ஒரு ஆடு துள்ளி குதிப்பது போன்ற படங்கள் உலகின் முதல் அனிமேஷன் முயற்சியாக இப்போது வரை கருதப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் டாரிக் என்ற தங்க நாணயங்களை அறிமுகப்படுத்தி வணிகத்தை பெருக்கினார். பேரரசு முழுவதும் ஒரே மாதிரியான நாணயம் மற்றும் வரி வசூல் முறை இருந்ததால் வணிகம் பெருகியது, செல்வம் குவிந்ததால் மிக பிரம்மாண்டமான படைகளையும் கோட்டைகளையும் அவர்களால் படைக்க முடிந்தது, பராமரிக்க முடிந்தது. ஈரானின் ராணுவம் அன்றிலிருந்தே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ராணுவமாக இருந்தது. அவர்கள் கைப்பற்றிய ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் சிறந்த வீரர்களை தங்கள் படையில் சேர்த்துக் கொண்டார்கள். இவர்களின் அழியாத படை எதிரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தது. அது என்ன அழியாத படை? ஒரு 10,000 வீரர்கள் கொண்ட படை என்றால் அந்த படையில் ஒரு வீரர் உயிரிழந்தால் அந்த வீரரின் இடத்தை நிரப்பிவிட உடனடியாக இன்னும் ஒரு வீரர் அதில் இணைந்து கொள்வார். அதுதான் ஈரானியர்களின் அழியாத படை. ஈரானின் போர் வீரர்களின் மிக பிரபல்யமான உத்தி பாத்தியன் ஷாட், குதிரையில் பின்வாங்கி ஓடுவது போல நடித்து பின்னால் திரும்பி அம்பையும் இவர்களின் உத்தி உலக பிரசித்தி பெற்றது. இவர்களின் யுத்தியை பின்னாளில் மங்கோலிய பேரரசன் தைமூரும் பயன்படுத்தினார். காலங்கள் உருண்டோடியது. பல அந்நிய மன்னர்களின் ஆளுகைக்கும் ஈரானிய தேசம் உட்பட்டது. பின்னர் இஸ்லாமிய எழுச்சிக்கு பிறகு வந்த சபாவித் வம்சத்தின் மகாஷா அபாஸ் இஸ்வஹான் என்ற சொர்க்கத்தை உருவாக்கினார். கலை, ஓவியம், தரை விரிப்புகள் என பாரசீகம் மீண்டும் ஜொலிக்க ஆரம்பித்தது. 1935 மன்னர் ஷா பலாவி சர்வதேச அளவில் பெர்ஷியா என்ற பெயரை ஈரான் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றினார். 1979 புரட்சிக்கு பிறகு இன்று நாம் பார்க்கும் இஸ்லாமிய குடியரசாக ஈரான் மாறியது. ஈரான் என்பது வெறும் நிலப்பரப்பல்ல, அது 5000 ஆண்டுகால மனித நாகரீகத்தின் ஆன்மா. நாம் இன்று அனுபவிக்கும் பல நவீன வசதிகளுக்கு விதை போட்டது அந்த பண்டைய ஈரான் தான்.

0: தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகிலுள்ள செங்கிலிப்பட்டி என்னும் ஊரில் பிறந்த இவர் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தனது 85வது வயதில் உடல் நலக்குறைவினால் காலமானார். துயரங்களையும் விடுதலையின் அவசியத்தையும் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் பாடி கலை மூலம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய அவரது மறைவு ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் இசை ஆர்வலர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். தனது தனித்துவமான குரலால் ரசிகர்களை கவர்ந்த தேனிசை செல்லப்பா குறித்த சிறப்பு தொகுப்புகளை அடுத்து கேட்போம்.
1: மற்றும் ஒரு துயரமான செய்தியுடன் நாம் சந்திக்கிறோம். அருமைக்குரிய தமிழ் உணர்வு பாடல்களை பாடி வந்த மரியாதைக்குரிய தேனிசை செல்லப்பா அவர்கள் மறைந்திருக்கிறார். தம்முடைய 85வது வயதில் அவருடைய மரணம் அப்படிங்கிறது உலக தமிழர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. பொதுவாகவே மரணம் என்பது சோகத்தில் ஆழ்த்தினாலும் கூட கலைஞர்களின் மரணம் அப்படிங்கிறது அவர்கள் கலைப்படைப்பை விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது காலத்தில் அழியாத படைப்பாக நம்முடைய தேனிசை செல்லப்பா அவர்களுடைய படைப்பும் இருக்கிறது. அதையும் இன்றைய தினத்திலே உலக தமிழர்கள் நினைவு கூர்ந்து வருகிறார்கள். ஒரு சில நேரங்கள்ல நான் வந்து ஒரு பாடலை வந்து கேட்க நேர்ந்தது. அதுதான் பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே. ரொம்ப புகழ்பெற்ற உலக தமிழர்கள் மத்தியில, குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மத்தியில புகழ்பெற்ற இந்த பாடல். வெளிநாடுகள் எல்லாம் போனோம்னா ஏறக்குறைய எல்லா தமிழர்களுடைய நிகழ்வுகளிலுமே இந்த பொங்கிடும் கடற்கரை பாடல் வந்து ஒளிபரப்பாகும். இது வந்து இதற்கும் தேனிசை செல்லப்பாவுக்கும் சம்பந்தம் இல்ல. இருந்தும் இந்த பாடலை கேட்க ஆரம்பித்து அப்படியே நான் கேட்க ஆரம்பித்ததுதான் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய பாடல். இது என்னுடைய அனுபவம். ஆனா பொதுவாகவே இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்கள், கதையாடல்கள், இலக்கியம் இது எல்லாத்திலுமே ஆர்வம் உடையவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய வழியை, வேதனைகளை, அவர்களுடைய வாழ்வியல, அவர்களுடைய தமிழ் உணர்வை அதை வந்து சொல்வதற்கும் அதை அதனுடைய ஈடுபாட்டை காண்பிப்பதற்குமான தளமாக அவர்கள் இந்த பாடல், கதை, இலக்கியம் இது எல்லாமே அவர்கள் தொடர்ந்து அதோட ஒரு தொடர்புல இருந்தாங்க. குறிப்பாக தமிழ் கலைஞர்களை மிகவும் போற்றினாங்க, அழைத்தார்கள். அந்த அவர்களுடைய பகுதிக்கு அழைத்து அவர்களை பாட சொல்வது இதெல்லாமே செஞ்சாங்க. அப்படி இலங்கை தமிழகத்திலே நிறைய கச்சேரிகளை செய்தவர் தான் நம்முடைய தேனிசை செல்லப்பா. திருநெல்வேலியில 1941 பிறந்த அவர் April 21 பிறந்தாரு. அண்மையில தான் அவருடைய 85 வயது பூர்த்தியாகி அந்த அகவை தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. அவருடைய திருநெல்வேலியிலே கடைநல்லூர் பகுதியில் அந்த சிங்கிலிப்பட்டிங்கிற இடத்துல பிறந்தார். அதன் பிறகு உலகமெல்லாம் அறியக்கூடிய, உலக தமிழர்கள் அறியக்கூடிய புகழ்பெற்ற பாடல்கள் நிறைய பாடினார். குறிப்பாக தமிழ் உணர்வு சார்ந்த, இலங்கை தமிழர்களுடைய உரிமை சார்ந்த நிறைய பாடல்களை பாடியிருந்தார். பொதுவாக இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பாடல்கள், நான் சொன்னது போல பாடல்கள்ல விருப்பம் உடையவர்கள், அந்த பாடல்கள் அவர்களுடைய உரிமையை பேசக்கூடிய பாடல்களாக இருக்கும். அதற்காக நிறைய கலைஞர்களை அழைத்து அந்த பாட சொன்னாங்க. அவர்களிடமிருந்தும் நிறைய கலைஞர்கள் உருவானாங்க. சிலோன் மனோகர் ஆகட்டும், அப்துல் ஹமீத் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கினது மூலமா நம்ம அறிந்தோம். ஆனா அவர் அதை தாண்டி நிறைய வானொலி நிகழ்ச்சியில இருந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல தொகுத்து வழங்கின ஒரு பிரபல தொகுப்பாளராகவும் அவர் இருந்தாரு. இப்படியான சிலோன் மனோகர், அப்துல் ஹமீத் போன்ற கலைஞர்கள் இருந்தாலும் அதன் பிறகு நிறைய தமிழகத்திலிருந்து கலைஞர்கள் அழைக்கப்பட்டாங்க. இலங்கை தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பாடல்களையும் கலைப்படைப்புகளையும் செய்வதற்கு நிறைய தமிழகத்தை சேர்ந்த தமிழர்கள் அழைக்கப்பட்டாங்க. அதுல குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் தேனிசை செல்லப்பா. பாசறை பாணர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புகழ்பெற்ற அடைமொழியாயே வந்து வைத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து இலங்கை தமிழர் உரிமைக்காக போராடிய, குறிப்பிட்ட இயக்கத்தினுடைய பாசறை பாணராகவே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பேர் அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அவருடைய நம்முடைய நாம் தொழில் கட்சியில இருக்கக்கூடிய பசும்பொன் பிரபாகரன் இருக்கிறார். அவருடைய பெரியப்பா தான் தேனிசை செல்லப்பா. நாம் தொழில் கட்சியிலே கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பசும்பொன் பிரபாகரனுடைய பெரியப்பா தான் தேனிசை செல்லப்பா. அப்படியாக தேனிசை செல்லப்பா அவர்களுடைய அந்த பாடல்கள், மிக முக்கியமான அனைத்து பாடல்களுமே நான் சொன்னது போல தமிழ் உணர்வை, குறிப்பாக தமிழ் ஈழ உணர்வை பறைசாற்றக்கூடிய பாடல்களாக இருந்தது. எனவே அவர் பாசறை பாணர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அளவுக்கு அவருடைய பாடல்கள் உலக தமிழர்களுடைய, அவருடைய நெஞ்சத்திலே நிறைந்த நீங்காத ஒரு பாடலாக நிறைய பாடல்கள் இருந்தது. குறிப்பாக தங்க கழுத்து மாலைகளே கொஞ்சம் நில்லுங்கள், நஞ்சு கழுத்து மாலைகளை நினைவில் கொள்ளுங்கள் அந்த பாடலாகட்டும், பச்சை வயலே பனங்கடல் வெளியே அந்த பாடல், அது ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அவரோடதுல. பச்சை வயலே பனங்கடல் வெளியே அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நான் கேட்ட ஞாபகம். அந்த பாடல்ல ஒரு குறிப்பிட்ட வரிகள் கூட நினைவு இருக்கு. இன்னும் நாளை எமக்கொரு வாழ்வு மலர்ந்திடும், நம்பி இருந்திடுங்கள், என் தேகம் எரிந்திடும், தேகம் வெடித்திடும், என் தேகம் வெடித்திடும் போதும் விடுதலை கீதம் படித்திடுங்கள். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பச்சை வயலே பனங்கடல் வெளியே அந்த பாடல்ல இந்த வரிகள் ரொம்ப முக்கியமானதா எனக்கு நினைவு இருக்கிற வரிகளா இருக்கும் அது எப்பவுமே. அதே மாதிரி நிறைய பாடல்கள் அவருடைய, அதான் நம்ம எப்படி தமிழ் சூழல்ல நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்களை மறக்க முடியாதோ அதே போன்றுதான், அதே கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு குரல் வளம், இந்த உணர்வையும் அதே சமயத்துல புரட்சிகர உணர்வையும் விடுதலை உணர்வையும் ஒரு சேர ஒலிக்கிற அந்த பாடல், அதே சமயத்துல ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவும் இதயத்தை தொடக்கூடிய குரலாகவும் இருக்கும். அதற்கு அந்த வரிகளும் வலு சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம காசி ஆனந்தன் அவர்களுடைய நிறைய வரிகளை பாடியிருக்கிறார். அது போன்ற புதுவை ரத்னம் அவர்களுடைய கவிஞர், புதுவை ரத்னம் அவர்களுடைய வரிகள், நிறைய கவிஞர்களுடைய புகழ்பெற்ற பாடல்களை பாடியிருக்கிறார் தேனிசை செல்லப்பா. நான் சொன்னதுதான் பெரும்பாலும் அந்த இப்ப நான் சொன்ன இந்த கவிஞர்கள்லாம்

0: இலங்கை தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பாடல்களை எழுதினவங்க. அந்த பாடல்களை தெனிசை செல்லப்பா பாடியிருக்கிறார். இவருடைய பாடல்கள் மட்டுமல்லாம, இந்த மாதிரி பாடல்களா மட்டுமல்லாம, இலங்கை தமிழகத்திலே அப்புறம் இன்னும் நிறைய இடங்கள்ல கச்சேரிகளாகவும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த கச்சேரிகள்லயுமே வந்து நேரடியாக தெனிசை செல்லப்பா அவர்கள் நிறைய பாராட்ட பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கலைஞன். ஒரு கலைஞனுடைய பணி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஓகே அவர் பாடல் பாடுறாரு, இல்ல பாடல் எழுதுறாரு, புனையிறாரு, அதெல்லாம் தாண்டி அவர் அதை எதற்காக செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தளத்துல அந்த கலைப்படைப்பு இன்னும் வலுவாகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தேனிசை செல்லப்பா அவர்களுடைய குரல் வளம், அவர்களுடைய அந்த பாடல்கள், இது எல்லாமே வந்து தமிழர்களுடைய உணர்வை பறைசாற்றக்கூடியதாக இருந்திருக்கு அப்படிங்கறதுனால இன்றைக்கும் தேனிசை செல்லப்பா என்கிற அந்த பாசறை பாணர் அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழியுடன் அவருடைய 85வது அகவையிலே அவர் காலத்துள் மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவுக்கு அந்த தேனிசை குழுமத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அவருடைய மறைவை ஒட்டி அவருடைய பாடல்களை நினைவு கூர்வதன் வழியாகவே அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்துவோம். நன்றி.
1: தமிழ் நாட்டுப்புற இசையில் தனித்துவமான குரலால் ரசிகர்களை கவர்ந்த தேனிசை செல்லப்பா குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.
2: தமிழுக்காக முழங்கிய குரல் மௌனித்து நிற்கிறது. ஈழ விடுதலைக்காக பாடிய கானம் சாந்தியடைந்து விட்டது. விடுதலை பாடல்களை பாடிய தேனிசை செல்லப்பா தன் கம்பீர குரலின் இசை நரம்புகளை இழந்து விட்டார். யார் இந்த தேனிசை செல்லப்பா? தமிழுலகம் இவரின் மரணத்திற்கு கண்ணீர் சிந்துவது ஏன்? தென்காசி மாவட்டத்தில் உள்ள சிங்கிலிப்பட்டி என்ற சிற்றூரில் பிறந்த தேனிசை செல்லப்பா தமிழ் ஈழ பாடல்கள், புரட்சிகர கீதங்கள் மற்றும் பாரதிதாசன் கவிதைகளை தனது சக்தி வாய்ந்த குரலினால் மக்களை தன்வசப்படுத்தினார். நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடிய தேனிசை செல்லப்பாவை மக்கள் அன்புடன் பாசறை பாணர் என்று அழைத்தனர். செல்லப்பாவின் குரலும் பாடல் பாடும் பாணியும் கிராமிய நுண்ணுணர்வுகளையும் மண்ணின் வாசனையையும் ததும்பச் செய்வதால் தேனிசை என்ற பட்டத்தை செல்லப்பாவிற்கு அளித்தார் கவிஞர் காசி ஆனந்தன்.

0: தேனிசை செல்லப்பா சாதாரண பின்னணியில் பிறந்து வளர்ந்த நிலையில் சிறு வயதிலிருந்தே நாட்டுப்புற பாடல்களிலும் கிராமிய கலை வடிவங்களிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக விளங்கினார். ஊர் திருவிழாக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் பாடி மக்களின் கவனத்தை ஈர்த்தார். பின்னர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் மூலம் அதிகமான ரசிகர்களை பெற்ற இவர் குறிப்பாக நாட்டுப்புற இசையை புதுமையாக பாடியதில் இளம் தலைமுறையினரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றார். மண்ணின் மனத்தை குரலில் கலந்து மக்களின் மனதை தொட்ட அந்த இனிய குரல் இன்று மௌனமாகிவிட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கிராமிய இசையின் உயிராக இருந்த தேனிசை செல்லப்பாவின் பாடல்கள் இனி நினைவுகளாக மட்டும் ஒலிக்கும் என்பது ரசிகர்களின் மனதில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.
1: ஈழ விடுதலை ஆன்மாவில் வேரூன்றி நின்ற தேனிசை ஓய்ந்து மௌனமானது. உலகத் தமிழர்களின் அதி உன்னத விடுதலை வீச்சினை தாங்கிய உணர்ச்சி குரல் நின்று போனது. ஈழத் தமிழர்களின் போராட்ட ஓர்மத்தை தனது பாடல்களின் மூலம் ஊடுகடத்திய ஒரு உன்னதமான மாமனிதர் தேனிசை செல்லப்பா தனது தேகத்துக்கு விடை கொடுத்தார். தேசிய தலைவருக்கு மிகவும் பிடித்தமான ஈழத் தமிழர்களின் போராட்ட வரலாறு நெடுகிலும் உணர்ச்சி பாடல்கள் மூலம் பின்னி பிணைந்த ஒரு சகாப்தம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மண்ணில் பிறந்து தன் உணர்ச்சி ததும்பும் குரலால் ஈழத்து மக்களின் இதயங்களில் குடிபுகுந்த மகா கலைஞர் தேனிசை செல்லப்பா 85வது வயதில் காலமானார். தமிழகத்தின் சிங்கிலிப்பட்டி கிராமத்தில் 1941 பிறந்த இவர் தனது வாழ்நாள் முழுவதும் அடக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தனது குரல் மூலம் பாடல்களை ஆயுதமாக ஏந்தியவர். தேனிசை செல்லப்பா அவர்களின் கலை பயணம் தமிழகத்தின் திராவிட இயக்க மேடைகளில் இருந்தே தொடங்கியது. யாரும் துணியாத ஒரு காலத்தில் போராட்ட மேடைகளில் பாடுவதற்கு முன்வந்த இவரை அடையாளம் கண்டவர் சீபா ஆதித்தனார் அவர்கள். செல்லப்பாவின் குரலில் இருந்த கம்பீரமும் சொல்லில் இருந்த நேர்மையும் அவரை கட்சி பிரசாரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு குரலாக மாற்றியது. செந்தமிழ் ஆவணம் பொங்குதடா என்ற பாடலே அவர் முதல் விடுதலை குரலாகும். 1964 ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின்படி மலேக தமிழர்கள் அகதிகளாக தாயகம் திரும்பிய போது அவர்களின் துயரத்தை உலகுக்கு உணர்த்தியவர் செல்லப்பா. செந்தமிழ் ஆவணம் பொங்குதடா, சிங்களவர் கொடுமை மிஞ்சுதடா, இதை நேரு பண்டிதரும் பார்க்கவில்லை, சொந்த ஊரு மந்திரியும் கேட்கவில்லை என உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தார். இந்த வரிகள் மேடை தோறும் முழங்கிய போது அது வெறும் பாடலாக மட்டும் ஒலிக்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஆவேச குரலாக மாறியது. இந்த உணர்ச்சி மிகு குரல்தான் ஈழ போராட்டத்தின் தொடக்க கால புள்ளிகளில் ஒருவரான பேபி சுப்பிரமணியம் அவர்களை கவர்ந்து செல்லப்பாவை ஈழத்து விடுதலை பாடல்களை நோக்கி திசை திருப்பியது. அது 1990 தேனிசை செல்லப்பா ஈழ மண்ணுக்கு பயணம் செய்த அந்த வரலாற்று தருணம் ஈழத் தமிழர்களால் எப்போதும் நினைவு கூறப்படும் நாட்களவை. யாழ்ப்பாண கோட்டை மைதானத்தில் 500,000 மக்கள் முன்னிலையில் அவர் பாடிய போது அது ஒரு இசை கச்சேரியாக தெரியவில்லை, அது ஒரு பெரும் விடுதலை முழக்கமாகவே பார்க்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தொடங்கி மட்டக்களப்பு வரை ஈழத்தின் 8 மாவட்டங்களிலும் அவரது பாடல்கள் ஒலிக்காத வீதிகளே இல்லை. தமிழீழ விடுதலையின் பொருட்டு காசி ஆனந்தன், கவிஞர் புதுவை ரத்னதுரை போன்றோரின் புரட்சிகரமான வரிகளுக்கு தனது குரலால் உயிர் கொடுத்தவர் அவர். இளைஞர்களை விடுதலை போருக்கான பசிகொள்ள செய்தது செல்லப்பாவின் குரல். தமிழக மண்ணில் பிறந்து உலகம் பறந்து வாழும் ஈழத்தமிழர்களின் இதயங்களில் தேச விடுதலை பாடல்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்லப்பா நமது விடுதலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். ஈழவர்களின் உயிர் கொண்டலையும் கனவுகளையும் தேசத்தின் மீதான ஏக்கங்களையும் ஒரு கருவியாக இருந்து தனது பாடல்கள் மூலம் ஊடுகடத்திய செல்லப்பா அவர்களின் மறைவு உலக தமிழினத்துக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். காலத்தை கடந்தும் ஈழத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரின் உள்ளங்களுக்குள்ளும் உயிர் கொண்டு கலையும் தேசக்கனவின் குரல் வடிவமான தேனிசை செல்லப்பா அவர்களின் ஈடு செய்ய முடியாத இழப்பை கனதியான வழிகளோடு அஞ்சலித்து நினைவு பகர்கிறது ஐபிசி தமிழ்.
2: அடுத்து மே 18 நினைவேந்தல் நிகழ்வின் ஏற்பாடுகள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தவையும் இன்று காசாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையும் இனிமேலும் எந்த மக்களுக்கும் நிகழக்கூடாது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தலை மீள நிகழாமை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாக மக்கள் அனைவரும் சிந்திக்கும் தளமாக உருவமைப்பு செய்வதற்கு மக்கள் சார்ந்து சிந்திக்கும் செயல்படும் பல சிவில் சமூக அமைப்புகள் தீர்மானித்துள்ளன. யாழ்ப்பாணம் புனித தெரேசா தேவாலயம் ஒன்றில் கடந்த 21/4/2024 இடம்பெற்ற சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடலிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் மேற்படி விடயங்கள் பகிரப்பட்டன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15வது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாகவும் மக்கள் மயப்படுத்தி மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகள் கலந்துரையாடப்பட்டன. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட சிவில் சமூக பிரதிநிதிகள் அருட்பணி ரவிச்சந்திரன், இமானுவேல் அருட்பணி, எஸ் டி செல்வன், சிவகஜன், ஸ்ரீ சரவணபவன், சுந்தரேஸ்வரன் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் விளக்கங்களை கேட்டு பார்ப்போம்.
3: முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிறைவு பெற்று 15 ஆண்டுகள் முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த தினத்தை மே 18 நாங்கள் தமிழ் மக்களின் இன அழிப்பு நாள் என்று பிரகடனப்படுத்தி கடந்த பல வருடங்களாக தமிழர் தரப்பு அதனை நினைவு கூர்ந்து வருகிறது. அதனை முன்னிட்டு முள்ளிவாய்க்காலிலே ஒன்று கூடுகிற மக்கள் நினைவேந்தல் செய்வதும் அதற்கப்பாலே வேறு இடங்களிலே புலம்பெயர் நாடுகளிலும் அத்தகைய நினைவேந்தல்கள் நடைபெறுகிறதையும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு வடிவத்தை நாங்கள் உருவாக்கி அதன் மூலம் இந்த நினைவேந்தலை பரப்புகிறதும் போன்ற செயற்பாடுகள் இதன் பின்னணியிலே நடைபெற்று வருகின்றன. நாங்கள் சில பொதுமக்களாக பொதுமக்கள் பிரதிநிதிகளாக 15 ஆண்டு நிறைவுக்கு வருகிற பின்னணியில ஒரு நீண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டோம். அந்த நீண்ட கலந்துரையாடலின் விளைவாக நாங்கள் இதனை பற்றி ஒரு அகலமான பார்வைக்குள்ள போக முயற்சித்தோம். ஒருமனே தமிழர் என்ற அடிப்படையில் மட்டும் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபடல, மாறாக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரஜையாக ஒரு மனித பிறவி புள்ளியாக பல மனிதர்கள் படுகின்ற அவலங்களை உலகம் முழுவதும் நடக்கின்ற விடயங்களை இவையெல்லாம் அவ்வாறு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இந்த துயரங்கள் தொடர்கின்ற பாங்கை இவற்றை எல்லாமே நாங்கள் கேள்விக்கு உட்படுத்தினோம். அத்தகைய ஒரு உரையாடலின் விளைவாக நாங்கள் இப்பொழுது சிந்தித்திருப்பது என்னவென்று சொன்னால், இம்முறை இந்த 15வது ஆண்டு நிறைவில் அந்த தினத்துக்கு முன்பும் பின்பும் அதை ஒட்டியும் பலவிதமான நினைவேந்தல்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம். எங்கள் மத்தியிலே பாரம்பரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள், நவீன கலைஞர்கள் இருக்கிறார்கள், ஓவியர்கள் இருக்கிறார்கள், நாடக நடிகர்கள் இருக்கிறார்கள், நடனக்கலை வல்லுநர் இருக்கிறார்கள், இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள், இவ்வாறு பல துறை சார்ந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய ஆற்றுகைகளை இதையொட்டி வெளிக்கொணர்வது ஒரு முக்கியமான விடயம் என்று நாங்கள் கருதினோம். ஒரு நாளில் அல்ல, அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அவ்வப்பொழுது அவற்றை முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த அவல புள்ளியிலிருந்து எதிர்காலம் நோக்கிய ஒரு சிந்தனையோடு பயணிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் சிந்தித்து தத்தமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல கலைஞர்களைப் போல புலமையாளர்கள் இருக்கிறார்கள். இந்த புலமையாளர்கள் ஆழமான ஆய்வுகளை, நூல் வெளியீடுகளை இது தொடர்பாக எங்களுடைய மொழியிலும் புற மொழிகளிலும் இங்கு களத்திலும் அதேவேளை புலத்திலும் வாழ்கின்ற கல அறிஞர்கள் இது தொடர்பான முன்முயற்சிகளை இணைந்தோ சேர்ந்தோ மேற்கொண்டு ஆய்வரங்கங்கள், அறிவுசார் நிகழ்வுகள், கருத்தரங்குகள், இன்னும் நான் சொன்ன நூல் வெளியீடு போன்றவற்றிலே அவர்கள் இதையொட்டி ஈடுபட வேண்டும். இதற்கு முன்னும் பின்னுமாக இத்தகைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய இன்னும் ஒரு விருப்பாக இருக்கிறது. அதே போல நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பதை கடந்த காலங்களிலே பல பொது இடங்களிலே எல்லாம் நாங்கள் செய்து வருகின்றோம். அதனை இன்னும் ஆழமான நினைவேந்தல் புள்ளியாக எப்படி மாற்றலாம் என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் விடியரிசி சேர்க்கிற முறையிலே சேர்த்து கிராமத்தின் ஒரு பொது நிகழ்வாக இதனை கொண்டு வந்தால் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் இதற்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். அவை ஒரு பொதுவான நிகழ்வாக மட்டுமல்ல, அவர்களுக்கு வசதியான பொழுது, ஆனால் கிராமத்திலே கிராமம் கிராமமாக பல கிராமங்களிலே இவ்வாறு நடைபெறுகிறது அடித்தட்டுக்கு இந்த விடயத்தை கொண்டு போவதற்கு பெரும் துணையாக இருக்கும். முள்ளிவாய்க்கால் அவலம் நிகழ்ந்து இன்று 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று 15-20 வயது பிள்ளைகளுக்கு இது பற்றி எதுவும் தெரியாத நிலை இருக்கலாம். ஆகவே எங்களுடைய கல்வி புலத்திலே பாடசாலைகளில் இந்த பிள்ளைகளுக்கு இதை பற்றின ஒரு தெளிவை கொண்டு வருவதற்கு என்ன செய்வது, அதனை பற்றிய அனுபவ பகிர்வுகளை அவர்களோடு எவ்வாறு மேற்கொள்வது, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த நினைவுகளை நாங்கள் எவ்வாறு கடத்துவது, இவ்வாறான செயல் திட்டங்களை கல்வித்துறை சார்ந்தவர்கள் அவற்றிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே மக்களாக நாங்கள் சேர்ந்து சிந்தித்த பொழுது இவ்வாறான பல தளங்களிலே நடக்கக்கூடிய ஒரு நீண்ட செயல்பாடுகள் அவசியமானது என்று கருதுகிறோம். வெறுமனே ஒரு நாள் நிகழ்வாக இது முடிந்துவிடக் கூடாது, மாறாக இந்த நினைவை எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளுக்குள்ளே கொண்டு போய் மக்களை ஒரு திரளாக சேர்ப்பதற்கும் இது ஒரு அவசியமானது. இதனை நாங்கள் ஒரு சில சமூக அமைப்புகளிடமோ அல்லது ஒரு சில கட்சிகளிடமோ கையளித்து விட்டு இருக்க முடியாது. நாங்கள் அளித்த ஒரு வாக்கோடு எங்களுடைய அவர்களுடைய கடமை தீர்ந்தது, இனி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று மக்கள் பேசாதிருக்க முடியாது. மக்கள் பேசுவது அவசியமானது. ஏனென்றால் பேச வேண்டிய பலதரப்புகள் பேசவில்லை. இந்த 15 ஆண்டுகளாக இந்த பேச்சு போதாமல் இருக்கிறது. ஆகவே களத்தில் வாழுகிற மக்கள் நாங்கள் இதனை பற்றி பேச தொடங்குகிறோம். இதனை பற்றி பகிரங்க பள்ளிகளிலே நாங்கள் கருத்து தெரிவிக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறோம். அதே போல புலத்தில் வாழ்கின்ற மது தமிழர்களும் அந்த மக்கள் பேச வேண்டும். வெறுமனே ஒரு சில அமைப்புகளிடம் மட்டும் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு தாங்கள் ஒதுங்கி இருக்காமல் மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் தமக்குள்ளே சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே போல தமிழ்நாடுகளுடைய முக்கியமான ஒரு தளம் தமிழ்நாட்டிலே வெறுமனே அங்கு சில கட்சிகள் இதனை பற்றி பேசுவது என்ற நிலையை கடந்து சாதாரண மக்கள் இதனை தங்களுடைய ஒரு பிரச்சனையாக பார்க்கவும் இதற்காக குரல் கொடுக்கவும் முன்வர வேண்டும். அதே போல தெற்கிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பல நேச சக்திகள் எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் இவற்றை தெற்கிலே அவர்களுடைய மொழியில் எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பது பற்றிய ஊடாட்டங்கள் அவசியம். ஆகவே நாங்கள் அந்த மக்களோடும் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களும் இதனை பற்றி பேசுகிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். ஆகவே இதனை நாங்கள் ஒரு முள்ளிவாய்க்காலை ஒரு நாள் நிகழ்வாக கருதாமல் மாறாக ஒரு தொடர் நிகழ்வாக அல்லது தொடர் நினைவேந்தலாக அந்த நினைவை எவ்வாறு நாங்கள் எங்களுக்கான அபிலாஷைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவது என்கின்ற விடயத்திலே தொடர்ந்து கவனம் செலுத்தி முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களாக நாங்கள் சிந்தித்ததன் வெளிப்பாடு. அதனைத்தான் நாங்கள் இன்று பதிவு செய்ய விரும்புகிறோம்.
4: தமிழின படுகொலை சார்ந்த உரையாடலை, தமிழின படுகொலையை மக்கள் மயப்படுத்தக்கூடிய இந்த முயற்சிகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் இன்னமும் யுத்தம் நிறைவு பெற்று 15 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்கள் இன்னும் அரசியல் படுத்தப்பட்டு அணி திரட்டப்படாத இந்த சூழலில் யுத்த காலத்திலே 10 to 12 வயது நிரம்பியவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறையினுடைய பார்வையில் இருந்து இந்த ஆண்டு முதல் இந்த தமிழின படுகொலை நாளை எப்படி முன்கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தற்பொழுது தமிழின படுகொலை என்பது வந்து ஒரு சாதாரண ஒரு அழுதுவிட்டு போகக்கூடிய ஒரு நினைவுக்குரிய ஒரு நாளாக மட்டுமே தற்காலத்திலே மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக நல்லிணக்கம் சார்ந்த ஒரு உரையாடல் தற்பொழுது இந்த நாட்டிலே அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக அது எங்கள் தலைமுறையினரிடையே அது சார்ந்த உரையாடல் அதிகமாக பேசப்படுகிறது. இங்கு நல்லிணக்கத்துக்கு எங்கேயுமே நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் நல்லிணக்கம் என்ற பெயரிலே வரக்கூடிய இந்த உரையாடல்கள் ஒவ்வொன்றுமே இங்கு இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய அல்லது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்கிரமிப்புகளையும் ஒவ்வொரு அநீதிகளையுமே அது மறைத்துக் கொண்டிருக்கிறதாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக சொல்ல போனால் இப்பொழுது அண்மை காலமாக முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை விட அங்கு மக்கள் கொல்லப்பட்டார்கள், இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை விட அங்கு மக்கள் இறந்தார்கள் என்ற சொற்பதங்கள் தான் அதிகம் உச்சரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு சூழலிலே வடக்கு கிழக்கு மலையகம் என்று இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்து கற்கக்கூடிய மாணவர்களை ஒரு தொகுப்பாக வைத்திருக்கக்கூடிய எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் அதாவது 8 மாவட்டங்களுக்கும் ஒரு ஊடகமாக அனைத்து விடயங்களையும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வளமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் காணப்படக்கூடிய இந்த சூழலில் பல்கலைக்கழக மாணவர்களாக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் சில செயற்பாடுகளை இவ்வாண்டு சிறப்பாக வகுத்து செயற்படுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த ஆண்டு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களுக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சிகளை கொண்டே வழங்கி பாடசாலை மாணவர்களை குறிப்பாக அது இலக்காக நிர்ணயித்து செயற்பட்டிருந்தோம். இவ்வாண்டு எமது இலக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை எமது இன்றைய ஆண்டுக்கான ஒரு அடையக்கூடிய இலக்காக தீர்மானித்து இவ்வாண்டு எமது பல்கலைக்கழகத்திலே காணப்படக்கூடிய 11 பீடங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சினை வழங்குவதென்றும் அதுபோல குருதுக்கோடை நிகழ்வுகள் போன்ற ஒரு வளமையான நிகழ்வுகளோடு கந்தக பூமி என்னும் தலைப்பிலான ஒரு கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, அதுபோல சித்திர புகைப்பட கண்காட்சிகள், புகைப்பட போட்டிகள் என்பவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதுபோல அவற்றை ஒட்டி புகைப்படம் மற்றும் ஓவிய கண்காட்சிகளை நடாத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம். இது குறிப்பாக எமது தலைமுறையினரிடம் இந்த இனப்படுகொலை சார்ந்த உரையாடலை மேலும் அதிகப்படுத்துவதைத்தான் இதை நோக்கமாக வைத்திருப்பதனால் இது போன்ற பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகத்தை மையமாக கொண்ட நிகழ்வுகளை இம்முறை திட்டமிட்டிருக்கிறோம். அதுபோல பல்கலைக்கழகத்திலே மாணவர் மத்தியிலே ஒரு உரையாடல்கள் கருத்தமர்வுகளையும் இவ்வாண்டு நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையில் எமது பல்கலைக்கழக மாணவர்களாக எம்மை நாமே அரசியல் படுத்துவதற்கான ஒரு தளமாக இந்த மே 18 நினைவேந்தலை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம்.
5: தூக்கி எறியப்பட முடியாத கேள்விகளாய் நான் பிரசன்னமாயுள்ளேன். இது சிவரமணியனுடைய ஒரு கவிதை. 2009 ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால்ல நடந்த பேரவலம், அதற்கு பின்னரான தமிழர் மக்களினுடைய நிலை, இது என்னை சிந்திக்க வைக்கிறது. அதற்கு காரணமான விடயங்களை சிந்திக்கிறார்களா என்ற கேள்வி எனக்குள்ளே எழுகின்றது.
6: எங்களுக்காக நாங்கள் யோசிக்க வேணும். மற்றாக்களாரும் யோசிப்பினோம்னு நாங்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கே இல்லாது. நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் சிலரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அதில் தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்க வேண்டி இருக்கு. இருக்குது, அப்படியே நாங்கள் யோசிக்கணும். எங்களுக்கு ஒரு அறம் இருக்கு, ஏன் இப்படி நடந்தது, இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதுக்கு யார் காரணம், இதுக்கு என்ன மாற்று, நாங்கள் எப்படி அந்த மாற்றில நாங்கள் இயல்பாக இயங்கலாம், இதையெல்லாம் நாங்கள் யோசிக்க வேணும். நாங்கள் யோசிச்சு நாங்கள் போராடினால் நிச்சயம் மாற்றம் பெறும். பொதுமக்களாக நாங்கள் ஒருவரும் எங்களுடைய இயலுமைக்கு ஏற்ப நாங்கள் இந்த ஈடுபாட்டில் இறங்க வேண்டியிருக்கு. சரியான கவலையான விஷயம் என்னென்றால், முள்ளிவாய்க்கால் இப்ப காசா, இதெல்லாம் நடக்குது என்றால், இப்படிப்பட்ட பேரவலம் எல்லாம் நடக்குது என்றால், நாங்கள் எங்க இருக்கிறோம், நாங்கள் எங்க யோசிக்கிறோம், எங்கள்ட்ட இருக்கிற இதெல்லாம் அர்த்தம் உள்ளதாக இருக்கா என்றதும் ஒரு பாரிய கேள்வி. இது திரும்பவும் திரும்பவும் எங்களுக்கு வர பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் காசா இன்றைக்கு திரும்ப பெரிய ஒரு அவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இந்த பெரும் அவலத்துக்கு மத்தியில தான் நாங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால திரும்ப யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால யோசிச்சுட்டு கொஞ்சம் கண்ணீர் விடுறதோ அல்லது கொஞ்சம் கவலைப்படுறதோ மட்டும் போதுமா? அதை கடந்து நாங்கள் செயல்பட வேணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அங்க நினைவேந்தல் என்றதையும் கடந்து நாங்கள் இருக்கிற நாங்கள் எல்லாருமே இந்த நினைவேந்தல் கூட எதை செய்ய வர வேணும் என்றால், இன்னொரு தரம் இப்படி ஒரு அவலம் நடக்கலா, எவ்வளவு காலம் பொறுத்து கொண்டிருக்கிறோம், இப்படி சரி வராது. இனிமே இப்படி ஒரு பேரவலம் நடக்காம இருக்க, மீள் நிகழாமை உறுதி செய்யப்படுவதற்காக நாங்கள் எல்லாரும் பொது வழியில யோசிக்க வேணும். சுயமாக நாங்கள் அதை பற்றி கதைக்க வேணும், மாற்றத்தை நோக்கி தேட வேணும். இது எங்களுடைய பாரிய கடமை.
7: மக்கள் தங்களுக்காக அமைக்கப்பட்ட தங்கள் நலன் சார்ந்து இயங்குகிற சகல அமைப்புகளும் உண்மையிலேயே தங்களுடைய நலன் சார்ந்து இயங்குறதா என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு மக்கள் சுயாதீனமாக தங்களோட காலில் நின்று சிந்திக்க வேணும். மக்களால அப்படி சிந்திக்க முடியும். ஆனால் அரசுகளும் பெருவணிக நிறுவனங்களும் மக்கள் சிந்திக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு உலகளாவிய போக்கு. அது இலங்கையில மட்டுமில்ல, உலகம் பூராகுமே மக்கள் சிந்திக்க கூடாது, மக்களுடைய சிந்தனை சிதறடிக்கப்பட வேண்டும் என்று அதை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய சக்திகள். அதனால என்ன நடக்குது என்றால், 1000 முள்ளிவாய்க்கால்கள் சாத்தியமாகுது, 1000 காசாக்கள் சாத்தியமாகுது. தான் வளர்க்கிற ஒரு வளர்ப்பு நாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் பதறிப்போகிற ஒரு மனிதன், தன்னுடைய சக மனிதர்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் எல்லோரும் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்படும் பொழுது, அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல், அதற்கு எதிராக எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய மனநிலை மக்களிடம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது, யார் செத்தால் அழ வேண்டும், யார் செத்தால் எதிர்க்க வேண்டும், யார் இறந்தால் பரவாயில்லை, யார் கொல்லப்பட்டால் பரவாயில்லை என்ற அனைத்துமே எங்கிருந்தோ உற்பத்தி செய்யப்பட்டு எங்களுடைய மண்டைகளில் புகுத்தப்படுகிறது. இந்த முறைமை இப்படி இருக்கிற இருப்பு வந்து எங்களுக்கு சம்மதம் இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல நாங்களாக சிந்திக்க தொடங்க வேண்டும்.
8: கட்டமைக்கப்பட்டுள்ள அமைப்புகள், இந்த உலகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள அமைப்புகள் எல்லாம் மக்களின் நலன்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளதாகத்தான் கூறப்படுகிறது. பொருளாதார கட்டமைப்பு என்றாலும் சரி, அரசு, அரசியல் கட்சிகள், அமைப்புகள், சங்கங்கள், சட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த மக்களின் நலன்களுக்காக தோற்றம் பெற்றுள்ள இந்த அமைப்புகள் உண்மையாகவே மக்களின் நலன்களுக்காக இயங்க வேண்டும் என்றால், மக்கள் அவர்களை பற்றி விவாதிக்கக்கூடியதாக, அதை பற்றி கருத்து பரிமாறக்கூடியதாக, அதுகளை பற்றி கேள்விக்குட்படுத்தக்கூடியவர்களாக, அதன் நடவடிக்கைகள் பற்றி தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக, தங்களை வல்லமையுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான ஆற்றல்களை அவர்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் இந்த அமைப்புகள் மக்களுக்காக உண்மையாக சொல்லுவது போல இயங்கக்கூடியதாக இருக்கும்.
9: தமிழோசை நிகழ்ச்சியின் சமூக அறிவித்தல்கள். முதலில்
10: மே 18 நினைவு நாள் பற்றிய அறிவித்தல். பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் சிங்கள இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டு அந்த உறவுகளை நெஞ்சங்களில் நினைவேந்தி நினைவு கூறும் நிகழ்வு. நமது மக்களின் நீதிக்கான போராட்டத்துக்கு இதுவரை நாளும் பரிகார நீதி கிடைக்காத நிலையில் மிகுந்த சலிப்பு மாற்றம் அடைந்துள்ள நிலையில் நமது விடுதலை போராட்டத்தோடு பயணித்து மரணித்து போன நமது மக்களையும் நமது வீரர்களை நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். மெல்பர்ன் நகரிலே எதிர்வரும் மே 18 திங்கட்கிழமை 7 முதல் ஹங்கேரியன் கம்யூனிட்டி சென்டர், 760 பொரோனியா ரோட், வென்டனா, விக்டோரியா 3152 எனும் முகவரியில் உள்ள மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. அனைத்து தமிழ் உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறு விக்டோரிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அன்புடன் அனைவரையும் அழைப்பதோடு இந்நிகழ்வுக்கான முழுமையான ஆதரவை வழங்கி இந்த நாள் மௌனித்த அந்த ஆத்மாக்கள் மேன்மை பெறட்டும், அவை எமக்கு வலிமையை தரட்டும்.
11: 2009 மே 1 இறுதி களப்போரிலே வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கான வீரவணக்க நிகழ்வு. முள்ளிவாய்க்கால் இறுதி போரில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட மூத்த தளபதிகள் மற்றும் போராளிகள் உட்பட ஒரு தொகுதி மாவீரர்களின் வீரவணக்க நிகழ்வு மே 2 நடைபெறவுள்ளது. மே 2 2026 சனிக்கிழமை மாலை 3 இடம் பிடிஏ பல்மேரா ஹோல் மண்டபம், 40:44 லோன்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டனினோங் விக்டோரியா தமிழினத்தின் விடிவுக்காக இறுதி வரை தீரமுடன் போராடி தமிழீழ மண்ணில் வீர காவியமான இந்த மாவீரர்களின் வீரவணக்க நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்த அன்புரிமையுடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மெல்பர்ன் ஏற்பாட்டுக் குழுவினரா ஒரு புனித இலட்சியத்துக்காக வாழ்ந்து அந்த இலட்சியத்துக்காக போராடி அந்த இலட்சியத்தை அடைவதற்காக தமது வாழ்வை தியாகம் செய்த மாவீரர்கள் மகத்தானவர்கள். தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனையில் வந்த ஒரு துளி.
12: Global Tamil Welfare Vision வழங்கும் Global Tamil Musical Night சமூக கலாச்சார விளிமியங்களோடு ஒரு இனிய இசை மாலை. 2026 ஜூன் 20 திகதி மாலை 6 மணிக்கு டாண்டினோங் VTCC பால்மேரா மண்டபத்தில் இரவு விருந்துடன் இசை விருந்து. இலங்கையில் வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அங்க வீரர்களுக்கான உதவிக்காகவும் யுத்தத்தினால் பாதிப்படைந்த குடும்ப ஓய்வூதிய திட்ட அறிமுகமும் இந்த நிகழ்வின் மூலமாக இடம்பெற இருக்கிறது. டாண்டினோங் ஈசி கேஷ் பவுண்ட் ஷாப் ஆதரவில் குளோபல் தமிழ் மியூசிக்கல் நைட். தொடர்புகளுக்கு 0424-354-821, 0424-485-348, 0421-240-611, globaltamilwelfarevision.com.
13: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, 3SSS தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினூடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3SSS வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தை இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி
14: தாழ்த்துகிறோம்.
15: The following is the Egyptian program.
16: إذا كنتم تحبون هذا البرنامج فساعدونا في استمراره. هذا البرنامج من إعداد متطوعين من أجلكم. لغتكم هي هنا، مجتمعكم أيضا هنا. لا تكتفوا بالاستماع، بل انضموا إلينا. انضموا أو جددوا عضويتكم اليوم مقابل $16 سنويا و $11 للتلاميذ وحاملي بطاقة الكونسيشن. زوروا موقعنا الإلكتروني على www.3zzz.com.au أو اتصلوا بنا على الرقم 9415-1928.
17: في سني أصبح الاستعداد جزءاً من الحياة، استعداداً للفيروسات مثل الإنفلونزا وكوفيد. أتلقى التطعيم بانتظام. تتغير الفيروسات باستمرار، ولهذا السبب فإن التطعيم مهم حقاً لحماية نفسك من الأمراض الخطيرة ودخول المستشفى. وتزداد المخاطر عند بلوغ سن 65 عاماً. التطعيم هو أفضل استعداد. تحدث إلى أخصائي الرعاية الصحية الخاص بك واحجز موعداً للتطعيم اليوم. صرحت به الحكومة الأسترالية كامبرا.
18: Proud sponsor of 3ZZZ, 92.3 FM.
19: Join or renew your 3ZZZ membership in May and you'll go into our prize draw. Thanks to station sponsor My Travel Solution, you could win return tickets to the Philippines or one of the other great prizes on offer in this year's Membership Drive prize draw. Don't just listen, join the 3ZZZ family today for just $16 or $11 concession. Head to 3zzz.com.au or call us now on 9415-1928. Thanks to our station sponsors, My Travel Solution, Museums Victoria, Nova Cinema Carlton, Melbourne Zoo, Chemist Warehouse Brunswick, Charmuel Films, Bunnings Brunswick. Terms and conditions on our website.
20: البرنامج القادم البرنامج المصري.
21: Three
14: 3ZZZ 92.3 FM
20: على موجة 92.3 FM.

அப்ப லௌத்ரா புதுக்கியான அதி உத்தும் தெமகுல சமரே பின்பர மாசே நிவசே புதுன்வன சியலுமன் மகுர்மென்று மே கீதமே பாராட்டுவா மே மகுன கீத சீசர ஜானி சேனாராட்ன இவளதி காரணம்